0: يعقوب قفال وكلي قفال عشاء وقتقا كربان ما دخلا دعا للمواد يوسف قفال وهنبي بباف وكلاب وفرات قا نماد وكربا أدي بباف وكنبي كم نور لبقة متفا همكشر يعقوب قفال كي مبين متيقا وأبوه نور فلا
1: بباف لا يوسف قامد أغن من ركات النوان كم بلوني كيوتو அழகொண்டு ஏன ரக்கா தெரிவானா
2: பாதமா ஏனா அவள் வெண்ணாயக்கு குளம் பொண்ணு பவா
3: அழகொண்டு ஏனா ரங்கள பலஹட்டானா
0: யாக்கூபுகே ஃபால் விஜால் கலேமிங் ஏனா குவாகில் தியாமா அஹன்னல் ஹிதாம் ஒரு கண்டிபே கலேமிங் ஏனா அலாலுலா திப்பா மினிக்கா குத்தா சேரா காலாபாரத்தி விருப்புகள்
1: அவன் மிக பெதும் உத்தசுகா ஏனா ஹுட்டா
4: மினிக்கா குத்தாயா ஏன கெந்த வேத்தோம்
0: யோசப் கிஃபால் விதாவு லோ திவா பப்பா தந்தகம் குஸ் குளவும் முக்கி அலுகுனு வரம் உபாவாக்கது அதி அலுகுனு வேகிதா ஹீதம் ஜெகும் கெனச்தே கதுகு அலுகுனு குஸ் கலேகிஃபால் ஜுவா துவசுவர் பெனுகுல வேகிதம் வர அலுகுனு மி பேவேல பெனுகு குத்த எதுசரு கலேகிஃபால் அலுகுனு பேவே நுகுமே கூட அதி உபா குரி ਇਹਦ ਯਾਕੂਬ ਗਿਫਾਨ ਵਿਦਾਲ ਇੱਕ ਦਿਨ ਨਾ ਗਾ ਦੇ ਇਹ ਦਰਿਪੁਰ ਉਫਾਹਾ ਕਮ ਕਮ ਗਾ ਵਨੀ ਵਿਜ ਤਿਮ ਕਦੇ ਗਿਫਾਨਾ ਦਰਿਪੁਰ ਗੇ ਬੇਮ ਨਾ ਬੁਰ ਅੱਲੋ ਗ ਰੱਖਾ ਤੇ ਕਮ ਬੁਰਵਾ ਇੱਕ ਨਾ ਗੇ ਇੰਮ ਹੋ ਗਾ ਵਨ ਤਰਸ ਕਦਾ ਅਨੇ ਦੁਹ ਗੇ ਇਨ ਵਰਨ ਗੇ ਕੁੜਾ ਤਾਂ ਕੋਲੇ ਕੁਰੀ ਯੂਸਫ ਗੇ ਫਾਲ ਕਦੇ ਗੇ ਫਾਲ ਗੇ ਬੇਮ ਨਾ ਕੁ ਵਰਮ ਉਫਾ ਫਲਾ ਕੁ ਨੂ ਕੋ ਵਡਾ ਗੇ ਲੇ ಅದಿ ಯಾಕೂಬ್ ಗೆಫಾಲು ಎಬೇಪುಳ್ಳಂ ಅಲ್ಲುವ ದಾವಿದಾಳು ಮನ್ನು ಕುವಡಾಗಿಲ್ಲೆ ಅದಿ ಎಬೇಪುಳುಂಗೆ ತುಪ್ಪುಳು ಕೊಕ್ಕೋಪುಳು ರಂಗಳ ಬೆಲುಮ ವಸಿಯ ಕುರಬಾವಿದಾಳು ದರಿನ್ನೆ ತಿಮಂಕಲೆ ಗಿಫಾಲು ಎ ತುಪ್ಪುಳು ಕುಜ್ಜಾದಕ್ಕೆ ಲೋಭಿವಾ ಬಿಮರ ತೇಕುದಿನ ರಂಗಳ ಎಂಗೆ ಕೊಕ್ಕೋಪುಳು ಬಡಹಾವಿ ಜನ ಮಖಾದೇ ಅದಿ ಕರ್ಹಿಕ್ಯಾವಿ ಪಿನಮ ಸೆಂದೇ ಅದಿ ಹಿಂಗಾವರು ಬಲಿ ವಿಜ್ಜನಮ ಏನ ಉರಾಲಾದಿ

0: దీని హేలం తెరకం ఇతరు కొద్దని నువ్వదిహ మెగాహర్ట్స్ దీని గాడు
1: عن ابي مسعود عقبه بن عمر البدري رضي الله عنه قال كان رسول الله صلى الله عليه وسلم يمسح مناكبنا في الصلاه ويقول استووا ولا تختلفوا فتختلف قلوبكم ليلني منكم اولو الاحلام والنهى ثم الذين يلونهم ثم الذين يلونهم رواه مسلم معني மாயங் அல்லாஹ் கலேஃபான ருசுல் லவி அபு மசூத் உக்பத் பின் அம்ருல் பத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவா குரவிய எகலேஃபான் விதாழ்விய நமாதுக எபஹி நமாத சப்த தர்த்தீப் குரவமுக திமம்மெங் கொண்டுத்தவுக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐப்புல் பீசவா ஹமஹம குரவ்வாய் ஆதி ஹதீஸ் குரவ்வே தேபாமிஹுன் சப்தவுக ஹமஹம சீதல திபேஷ ಅದಿ ವಕಿ ವಕಿನ್ ದುರ್ಗ ನುತಿಬೇಶ ಎಹೆನ್ ತಿಬೇ ನಮ್ಮ ಫಹತಿ ಅಬಾಮಿಹಿಂಗ ಹಿತ್ತ ವಕಿ ವಕಿದಾ ಹುಟ್ಟೆ ಎಬಹಿ ದೆಬಸುಮಾ ದೆಕೊಳುವರಿಕಂತೆ ಅಬಾಮಿಹಿಂಗ ಮೆದುಗ ಉಫುದಿದಾ ಹುಟ್ಟೆ ನಮಾದ ಸಪ್ತಂ ಹದಾಯರು ತೆಬಾಮಿಹಿಂಗ ಕುರೆ ತಂದರು ಫಿಲಾ ಬುದ್ಧಿಗ ಅಹುಲುವರಿಂ ತಿಮಂ ಕಲೇಫಾಣ ಎಮ್ಮೆ ಅರಿಹುಗ ತಿಬೇ ಹುಷಿಕಮೆ ದೆಂ ಯ ಜೆಹುಣು ಮೀಹುಣ್ಣೆ ದೆಂ ಯ ಜೆಹುಣು ಮೀಹುಣ್ಣೆ
2: ಫಸ್ಕರಿ ಫ್ರಾನ್ಸಾಸ್ ಫಸ್ ಮೀ ಮಗಳ ನಮಾದ್.